0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை. இது பக்தி பாடல்கள் கேட்கும் நிகழ்ச்சி. ஆணைமுகத்தான் பாடல் ஒலிக்கிறது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் குரலில்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டப் பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டி மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவு துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதால்

மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை

0: வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 1988 அவருக்கு வழங்கப்பட்டது.

4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி

0: செய்திகள். ஹார்முஸ் நீரிணைப் பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000+ அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா 2வது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நியூசிலாந்து தேசஸ்ய ஸ்வீயாம் ஐதிஹாசிகீம் த்வி திவசிய யாத்ராம் சம்பன்னம் கிருத்வா பாரதம் பிரதி பிரஸ்தித்தவான். விகத சத்வாரிஷத் வர்ஷேபியஹ அனந்தனம் ஏஷா கஸ்யாபி பாரதீய பிரதானமந்திரிணஹ பிரதமா நியூசிலாந்து யாத்ரா ஆசீத். யா உபய தேசயோஹ த்விபக்ஷிய சம்பந்தான் நூதனாம் கதிம் ஓததாத். யாத்ரா சமயே பிரதானமந்திரி மோடி நியூசிலாந்து தேசஸ்ய பிரதானமந்திரிணா கிறிஸ்டோஃபர் லக்சன் இத்யனேன சஹ த்விபக்ஷிய வார்த்தாம் அகரோத். உபௌ நேதாரௌ ரக்ஷா பர்யடன கிரீடா பத பிரபந்தன துக்த வியவசாய பசுபாலனாதிஷு க்ஷேத்ரேஷு பஞ்ச ஜ்யாபன பத்ராணாம் ஆதான பிரதானம் கிருதவந்தௌ. அஸ்யாஹ யாத்ராயாஹ பிரமுகாகர்ஷணேஷு அன்யதமஹ காரியக்ரமஹ ஆக்லாண்ட் நகரஸ்ய ஸ்பார்க் அரீனா இத்யத்ர ஆயோஜிதஹ பிரவாசி பாரதீய சமுதாயஸ்ய சமாகமஹ ஆசீத். யஸ்மின் தசசஹஸ்ராதிகாஹ பிரவாசி பாரதீயாஹ சமுபஸ்திதாஹ ஆசன். சமாகமம் சம்போதயன் பிரதானமந்திரி மோடி அவதத் யத் பாரத் நியூசிலாந்து தேசயோஹ பவிஷ்யம் பரஸ்பரம் சம்பத்தமஸ்தி.
2: भारत और न्यूजीलैंड के रिश्ते में यादें भी हैं, दोस्ती भी है, वैल्यूज भी है और एक कमिटमेंट भी है. भारत न्यूजीलैंड की यही वाका एक नई यात्रा पर निकलने के लिए तैयार है. हमारे सामने अवसरों से भरा खुला समुद्र है. हवाएं हमारे साथ है, समंदर की विशाल लहरें हमारे साथ है, इच्छा शक्ति का नीला आसमान हमारे साथ है. पाने को काफी कुछ है और मैं जानता हूं हम सफल होंगे.
1: பிரதானமந்திரி மோடி சஸ்னேஹ ஸ்வாகதாய நியூசிலாந்து தேசஸ்ய பிரதானமந்திரிணம் கிறிஸ்டோஃபர் லக்சன் இத்யேதம் பிரதி கிருதஜ்ஞதாம் பிரகடிதவான். ரக்ஷாமந்திரி ராஜநாத் சிங்கஹ உக்தவான் யத் பாரதம் பாரம்பரிக ரக்ஷா சாமர்த்யஸ்ய உன்னத ப்ரௌத்யோகிகீனாஞ்ச சுத்ருடீகரணேன திருடம் ஆத்மநிர்பரம் பவிஷ்யஸ்ய ஆஹ்வானேபியஸ்ய அனுகூலம் ரக்ஷாபலம் நிர்மாதி. असौ एतत् विशाखापत्तनम नगरे भारतीय नौसेनायाः पूर्वी नौसेनादले प्रोजेक्ट 17A इत्येतस्य अन्तर्गते स्वदेशे निर्मितस्य षष्ठयुद्धपोतस्य INS महेन्द्रगिरिः इत्येतस्य समावेशन समारोहं सम्बोधयन् अवदत्. रक्षामन्त्री अवदत् यत् INS महेन्द्रगिरिः इत्येतस्य नौसेनायां सम्मेलनं भारतस्य सामुद्रिक सामर्थ्यस्य स्वदेशी रक्षा क्षमतायाश्च सुदृढीकरण दिशि अन्यत महत्व

பிற்பகல் 2:30 முதல் 4 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் பிரார்த்தனா சாய் நரசிம்மன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம்.

மாலை 6:05 நிகழ்ச்சி நிரல், அதைத் தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு. இதில் முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம்எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:50 செய்தி கதம்பும், 8:10, 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபியூச்சர்ஸ்.

இரவு 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரை கானம். நேர்கள் இதுவரை இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: 3వసారి. కాగా ఇప్పటికే స్పెయిన్, ఫ్రాన్స్ జట్లు సెమీఫైనల్స్కు చేరుకున్నాయి. టెన్నిస్లో నోస్కోవా తన తొలి గ్రాండ్ స్లామ్ టైటిల్ను కైవసం చేసుకుంది. నిన్న రాత్రి లండన్లోని సెంటర్ కోర్టులో జరిగిన వింబుల్డన్ మహిళల సింగిల్స్ ఫైనల్స్లో ఆమె చెక్ రిపబ్లిక్ క్రీడాకారిణి కరోలినా ముచోవాను 6-2, 5-7, 6-3 తేడాతో ఓడించి ఈ ఘనత సాధించింది. భారత ఇంగ్లాండ్ జట్ల మధ్య లండన్లోని లార్డ్స్ క్రికెట్ గ్రౌండ్స్లో జరుగుతున్న మహిళల టెస్ట్ మ్యాచ్లో 2వ రోజు ఆట ముగిసే సమయానికి భారత్ 2వ ఇన్నింగ్స్లో 154 పరుగులు చేసింది. అంతకుముందు ఇంగ్లాండ్ జట్టు 2వ రోజు తొలి ఇన్నింగ్స్లో 170 పరుగులకే ఆలౌట్ అయింది. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. 3 దేశాల పర్యటన ముగించుకుని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ భారత్కు తిరుగు ప్రయాణమయ్యారు. కేంద్ర హోంమంత్రి అమిత్ షా ఈరోజు అహ్మదాబాద్లో 405 కోట్ల రూపాయల విలువైన పలు ప్రాజెక్టులకు ప్రారంభోత్సవాలు, శంకుస్థాపనలు చేస్తారు. అసోం, మేఘాలయ, పశ్చిమ బెంగాల్, సిక్కిం, బీహార్ ప్రాంతాల్లో ఈరోజు భారీ నుండి అతి భారీ వర్షాలు కురిసే అవకాశం ఉందని పేర్కొంటూ భారత వాతావరణ శాఖ ఆరెంజ్ అలర్ట్ జారీ చేసింది. ఫిఫా ప్రపంచకప్లో భాగంగా ఫ్లోరిడాలో జరిగిన మ్యాచ్లో నార్వేను 2-1 తేడాతో ఓడించి.
1: వణకం ఆకాశవాణి. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூங் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு சாதன உற்பத்தியில் ஹைதராபாத் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், மின்னணு சாதன உற்பத்தி மற்றும் நவீன உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இன்றியமையாதது என்று கூறினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடத்திட்டங்கள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும், 3 ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் செமிகண்டக்டர் சிப் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் நிலவி வரும் திறன் வாய்ந்த பொறியாளர்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பான நவீன கருவிகளை 315 பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மொபைல் சாதனங்களின் ஏற்றுமதி 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சிறுபான்மையினர் கலாச்சார விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சந்தை வாய்ப்பு உருவாக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையின மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு 1,25,00,000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு

0: பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள வன பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 60 லட்சம் மரக்கன்றுகளை அம்மாநில வனத்துறை நட திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் நீதித்துறை சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக சட்டக்கல்வியை மேம்படுத்தும் வகையில் 10 ஆண்டு காலத்திற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய சட்டத்துறை மற்றும் இந்திய பார் கவுன்சில் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. மைசூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லே மேன் ஹூன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பையில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆளுநர் கோப்பை டேக்வாண்டோ போட்டியை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னாம் கேம்சந்த் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். இம்பாலில் உள்ள குமன் லம்பாக் உள்ளரங்க விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டி ஜூலை 15 வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் 29 பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 1141 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர், 40க்கும் மேற்பட்ட சர்வதேச அளவிலான விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் மாநிலம் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் அனைத்து மணிப்பூர் டேக்வாண்டோ சங்கம், அதன் தொழில்நுட்ப அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு உணர்வு இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ளது என்று திரு யும்னாம் கேம்சந்த் சிங் கூறினார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, தில்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள கல்லாடி பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்து ஆய்வு செய்வதற்காக 5 உறுப்பினர் கொண்ட நிபுணர் குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. புவிசார் விஞ்ஞானி டாக்டர் சி பி ராஜேந்திரன் தலைமையிலான இக்குழு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை 1 மாத காலத்திற்குள் அம்மாநில அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு அனில்குமார் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதி வழியாக சைப்ரஸ் நாட்டின் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் வான் தாக்குதலை நடத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இதனிடையே ஹார்முஸ் நீரிணை பகுதி அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் தனிநபர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரனுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா இரண்டாவது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதிமத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூன் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு. திர இசையில் நேயர்கள் கேட்கலாம் மதுஸ்ரீ ஏ ரஹ்மான் ஹென்றி பாடியுள்ள பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திற்காக.

நேரம் 8:43. 6:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்ட். நிகழ்ச்சியில் திரைகானத்தில் அடுத்து சிங்காரவேலன் திரைப்படத்திற்காக எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு இசைப்பட்டகம் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com, agnchn1@gmail.com.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக KGF Chapter 2 திரைப்படத்திற்காக அனன்யா பட் பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் காலை 9 மணி.
2: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
3: பல பிரபல வித்வான்களுக்கு குருவாக விளங்கிய செங்கல்பட்டு ரங்கநாதன் அவர்கள் 1938 பிறந்தார். முதலில் அவர் தனது தாயார் ராஜலட்சுமியிடம் இசை பயில துவங்கினார். இவரது தாயார் ஹரிஹர ஐயர் அவர்களிடம் இசை பயின்றார். ஹரிஹர ஐயர் வித்வான் டைகர் வரதாச்சாரியின் சீடர் ஆவார். செங்கல்பட்டு ரங்கநாதன் பிறகு புல்லாங்குழல் வித்வான் ராமச்சந்திர சாஸ்திரி அவர்களிடம் இசைப்பயிற்சியை பெற்றார். இவருடைய அபார திறமையை கண்டு ராமச்சந்திர சாஸ்திரி பிரபல வித்வான் ஆலத்தூர் வெங்கடேஷ் ஐயர் அவர்களிடம் இவரை இசையை மேற்படி கற்க பணித்தார். தியாகராஜ சிஷ்ய பரம்பரையைச் சேர்ந்த ஆலத்தூர் சகோதரர்களான ஆலத்தூர் சிவசுப்பிரமணிய ஐயர், ஆலத்தூர் ஸ்ரீனிவாஸ் ஐயர் அவர்களிடமும் சிஷ்யராக சேர்ந்த செங்கல்பட்டு ரங்கநாதன் தனது முதல் கச்சேரியை நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் உற்சவத்தில் 1955 பாடினார். பிறகு அதே வருடம் ஆல் இண்டியா ரேடியோ நடத்திய பாட்டு போட்டியில் முதல் பரிசை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பிறகு ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையத்தில் சுமார் 20 காலம் நிலைய கலைஞராக பணிபுரிந்தார். இவர் திருப்புகழை 72 மேளகர்த்தா ராகத்தில் இசையமைத்து பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராகம் தானம் பல்லவி பாடுவதில் நிபுணராக விளங்கினார். பல பிரபல வித்வான்களுக்கு இவர் பல்லவி பாடும் நேர்த்தியை விளக்கி பாட வைத்திருக்கிறார் என்பது சிறப்பானது. இவர்களுடைய சீடர்கள் நாடு முழுவதும் உள்ளனர். குறிப்பாக இவர் உடுப்பியில் ஒரு இசைப்பள்ளி அமைத்து பல மாணாக்கர்களை உருவாக்கியுள்ளார். இவருக்கு பல விருதுகள் கிடைத்துள்ளது. அவற்றுள் 2007 சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் இசை நிகழ்ச்சியில்
3: M.A. சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் ராகம் தானம் பல்லவி, கல்யாணி ராகத்தில் அமைந்த ராகம் தானம் பல்லவி, பல்லவி ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா, தாளம் கண்டஜாதி திரிபுட தாளம், ஒரு களை எடுப்பு சுண்டு விரல்

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை
1: செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்டோம்.
0: எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
3: இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
4: நமஸ்கார், ஆகாஷவாணி சமாச்சார் கே சாத் மே ஜயா பாரதி. प्रधानमंत्री नरेंद्र मोदी इंडोनेशिया, ऑस्ट्रेलिया

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படம்.

0: 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் உயிரே திரைப்படம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இப்பொழுது திரைகானம் கேட்கலாம். தக்லைஃப் திரைப்படத்திற்காக ஸ்ருதி ஹாசன் ஏ ஆர் அமீன் பாடியுள்ள பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு

0: செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைகானத்தில் அடுத்து கோட் திரைப்படத்திற்காக தளபதி விஜய் யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைகானம் நிறைவுற்றது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.

0: தலை
1: எடுத்த செயலை இனிதே முடிக்க வல்ல வல்லமையுடைய பெரியோரின் ஆற்றலை இகழக்கூடாது. இதுவே காப்பவர் செய்து கொள்ளும் காவல் எல்லாவற்றிலும் முதன்மையானது. குறள் எண் 891 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
0: ஆற்றுவாராற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை.
1: எடுத்த செயலை இனிதே முடிக்க வல்ல வல்லமையுடைய பெரியோரின் ஆற்றலை இகழக்கூடாது. இதுவே காப்பவர் செய்து கொள்ளும் காவல் எல்லாவற்றிலும் முதன்மையானது. குறள் எண் 891 அதிகாரம் பெரியாரை பிழையாமை.
2: நீர்கள் இதுவரை குறளமுதம் கேட்டீர்கள்.
3: Catch the rain. बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
4: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
5: एक प्रकार से पीएम जय अब गरीबों

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है, तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: நீர்கள் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைக்கானம் கேட்கலாம். 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் ஜி வி ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 மணி முதல் 4 மணி வரை திரைக்கானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பிரார்த்தனா சாய் நரசிம்மன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, இதில் முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.

7:50 செய்தி கதம்பம், 8:10 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபியூச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல் கேட்டீர்கள்.

இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க.

0: பாடல்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
1: திரும்ப பெற்றுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 ஆண்டு இந்தியர்கள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்நாட்டிற்கு தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதையடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 ஆண்டு தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசு பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு மணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் 2 ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2 இன்னிங்ஸில் 1 இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. 3rd நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50. 11 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை. இன்றைய மெல்லிசை நிகழ்ச்சியில் ஏ.எல். ராகவன் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

0: சூரியன் உதித்தது பார், சுதந்திர சூரியன் உதித்தது பார்.
1: நீர்கள் இதுவரை மெல்லிசை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
3: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் ஒலிபரப்பாகும். டெல்லி அஞ்சல்.

இசை மலர் நிகழ்ச்சியில் அடுத்து சுதா மாதுரிய பாஷனா என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சிந்து ராமக்ரியா ராகம், ஆதி தாளம்

ரபசாதி தப நீர் நிகரிசனி தரிசனி தப பவதனி சரிச நீ தபசாதி தப மனித பமத மாரிசனி தபசா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இசை மல நிகழ்ச்சியின் நிறைவாக சந்தத்தம் பந்த தொடராலை என்று தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் தேவ மனோகரி ராகம் சதுஸ்ர ஜம்ப தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். விக்ரம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடல்.

0: கண்ணே, ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
1: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். நேரம் இப்பொழுது 3:01. அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மனோ எஸ் ஜானகி குரல்களில் வேதம் புதிது திரைப்படத்திற்காக.

ஒலித்த பாடலை பாடியோர் பி எஸ் சசிரேகா, எஸ் ஜானகி, வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திற்காக. அடுத்து மனு எஸ் ஜானகி குழுவினருடன் பாடிய பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திற்காக.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் அறுவடை நாள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியது.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வசந்தராகம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குரலில்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் இப்பொழுது 3:30:38. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானம். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி குரல்களில்

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் உயிருள்ளவரை உஷா. திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் டாக்டர் கல்யாண், எஸ் ஜானகி.

0: Dallas in US at 12:30 a.m. on Wednesday, while England will take on Argentina at 12:30 a.m. on Thursday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் வழங்கும் தேநீர் நேரம். கேட்பதற்கு முன்
2: பிரகார் பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி.

0: கட்டணா ஸ்வயமகி கட்டுப்படு பாரதிய சேனா.
1: தேனி நேரத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் 100வது நாள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பிரார்த்தனா சாய் நரசிம்மன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அபிஷ்டவரத ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் பிரார்த்தனா சாய் நரசிம்மன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து நிதி சால சுகமா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், மிஸ்ரா சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பிரார்த்தனா சாய் நரசிம்மன் அவர்களின் பாட்டு கேட்டோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர். சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம்.

0: and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
1: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம்எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7:50 செய்தி கதம்பம், 8:10, 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பன்னாலால் கோஷ் அவர்களின் புல்லாங்குழல் இசை, கிரிஜாதேவி அவர்கள் மற்றும் அஸ்வினி பீடே அவர்களின் பாட்டு, அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்கொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:25 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆராதனா பக்தி பாடல்கள், பகல் 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர், நந்தினி ஸ்ரீராம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 3:00 மதுரம் மதுரம் ஈசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, அனுராதா ஸ்ரீராம் அவர்களின் வயலின் இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், மனம் மலரும் தருணம் கவிதை வாசிப்பு, பங்கேற்பவர்கள் ஏ எஸ் அபிஷா, பிரேமகுமாரி, எம் சகாய கிறிஸ்துராஜ், ஆர் திவ்யஸ்ரீ, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக் நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது.
3: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: பணிந்த வாழ்வு. முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் எம் எல் பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: ஒரு மனுஷன் 20 வயதுல தன்னை பத்தி என்ன நினைக்கிறான்னா, மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்கிறான். 40 வயதுல யார் தம்மை பத்தி என்ன நினைச்சா என்ன அப்படின்னு நினைக்கிறான். 60 வயதுல தான் தன்னை பத்தி யாருமே எப்போதுமே நினைப்பதே இல்லை அப்படிங்கிறதே உணர்றான். அன்லாண்டஸ் என்னும் அமெரிக்க உளவியல் ஆலோசகர் வாழ்வில் முதுமையையும் இறப்பையும் தவிர்க்க நம்மால் முடியாது என்ற யதார்த்தமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த உணர்வே முதியவர்களை தேவையற்ற மன அழுத்தத்திலிருந்தும் மன இறுக்கத்திலிருந்தும்

காப்பாற்றும். உலக மனித உரிமை குழுவின் கருத்து, 2050 உலகின் மக்கள் தொகையில் 2 பில்லியன் மக்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதுதான். இவர்கள் அப்போது எதிர்பார்க்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருப்பார்கள் என்பதும், இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் இருப்பார்கள் என்றும் கூடுதல் தகவலும் நமக்கு வியப்பையும் கவலையும் தரக்கூடியதாக இருக்கின்றன. உலக அளவில் ஸ்பெயின், ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் தமது மக்களின் வாழ்நாளை நீட்டி 3 இடங்களை பிடித்துள்ளன. சிங்கப்பூர் மக்களின் தற்போதைய சராசரி ஆயுட்காலம் 83.3 என்றால் மற்ற 2 நாட்டு மக்களின் சராசரி ஆயுட்காலம் என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் ஓரளவு அனுமானிக்க முடியும். இந்திய நாட்டை பொறுத்தவரை 2014 ஆய்வின்படி மக்களின் சராசரி ஆயுட்காலம் 68 உள்ளது. தற்போதைய நிலையில் மருத்துவ உலகின் கருணையினால இது சற்றே உயர்ந்திருக்கலாம். நீண்ட நாட்கள் வாழ்வது மகிழ்ச்சியான விஷயம் என்றாலும், வந்தவரெல்லாம் தங்கிவிட்டா மண்ணில் மற்றவங்களுக்கு எப்படி இடம் கிடைக்கும் இல்லையா? இந்தியாவை பொறுத்தவரை நவீன மருத்துவ வசதிகள் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் ஏராளம். ஆனால் அவற்றை வாங்குவோர் சக்தி கொண்டோர் நம்மில் வெகு சிலரே. இங்குதான் முதுமைக்கு சிக்கலே உருவாகுது. வாழ்தல் வேறு, இருத்தல் வேறு. தன் வேலையை தானே பார்த்து கொண்டு உயிருடன் இருப்பதை வாழ்தல் எனலாம். தனது அடிப்படை இயக்கத்துக்கு கூட மற்றவங்களை சார்ந்து இருப்பது இருத்தலாகும். இவர்களை காலப்போக்கில் நெருங்கிய உறவுகளே சுவையாக கருத தொடங்குவார்கள். கணிசமான ஓய்வு ஊதியம் பெறுபவர்களும் சொத்து உள்ளவர்களுக்கும் வேண்டுமானால் நல்ல கவனிப்பு கிடைக்கலாம். சார்ந்த முதியோர் உடல்நிலைமை மிக மோசமாகவும் அதுவும் கிடைப்பது அரிது. இந்த சூழ்நிலையில்தான் முதியோர்கள் தமது வாழ்வில் மனநலம் மற்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் யாருடனும் கடனோ பகையோ வைத்துக் கொள்ளக்கூடாது. எதிலும் சமரசம் என்பது வாழ்வின் தாரக மந்திரமாக மாற வேண்டும். எதிர்பார்ப்புகள் எதிரிகளையும் ஏமாற்றத்தையும் அவர்களுக்கு அள்ளித்தரும். மௌனம் காப்பது அவர்களின் கௌரவத்தை காப்பாற்றும். பிடித்த வேலைகளில் கவனம் செலுத்துதல், பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுதல், நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்றவை நல்ல பலன்களை தரும். சாத்தியமாயின் மருத்துவ காப்பீடு ஒன்றை தனக்கும் தனது துணைக்கும் எடுத்துக்கொள்ளுதல் நல்லது. பணம் உள்ளவர்களால் தான் அதிகரித்து வரும் அவசர மருத்துவ செலவுகளையும் எதிர்கொள்ள முடிகிறது. வயது ஆக ஆக நெருங்கிய சொந்தங்களின் இழப்பு, வலியுடன் கூடிய நோய்கள், வயது மூப்பின் காரணமாக ஏற்படும் உடல் பலவீனம், வாழ்வில் சந்தித்த ஏமாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கின்ற மனச்சோர்வுக்கு சுவையினை சேர்க்கும். உடல் செயலற்று இருந்தால் உடலின் தசைகள் இறுகி உடல் நாளடைவில் சாதாரண இயக்கத்திற்கு முட்டுக்கட்டை போடும். அன்றாட தனிமை மன நிம்மதியையும் நினைவாற்றலையும் வெகுவாக பாதிக்கும். அரசு அளிக்கும் நலத்திட்டங்களை முதியோர்களை பயன்படுத்தி கொண்டால் பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையலாம். தொலைநோக்கு சிந்தனையுடன் உடலில் சக்தியும் கையில் பணமும் இருக்கும்போதே முதுமைக்கால தேவைகளுக்கு திட்டமிடுதல் நலத்தை பயக்கும். இன்றைய சமுதாயத்தில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது. எனவே வருங்காலங்களில் முதியவர்கள் அதிகம் கொண்ட நாடாக இந்தியா இருக்க வாய்ப்புகள் அதிகம். முதுமைக்கால பராமரிப்பு நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு பெரிய சவாலாக அமையலாம். இந்நிலையில் முதுமையில் சோர்வு இருந்தால் அதையும் மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு தற்காத்து கொண்டு முதுமை வாழ்வை வரமாக்கிக் கொள்வது அவரவர் கைகளில்தான் உள்ளது. நாம் 60 வயதை கடந்தவர்கள். அதற்கு பிறகும் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மருத்துவ வல்லுநர்கள் கூறுவதை யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதற்காக வீணான பயத்தையும் மனதில் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. மனதுக்கு முதுமை கிடையாது, முதுமை வயதனால் வருவது. வயது என்பது ஒரு எண்தான் என்பதை நாம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தி முதியவர்களுக்கு இயற்கையிலேயே குறைவாக இருப்பதால் வாய்ப்புள்ள எல்லா நோய்களிடமிருந்தும் எந்த நாளும் தம்மை தற்காத்துக் கொள்வதுதான் அவர்களின் அறிவுபூர்வமான அணுகுமுறையாகும். தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், முகக்கவசம் அணிதல், அடிக்கடி கால் மற்றும் முகத்தினை சோப்பினால் கழுவுதல், சமூக இடைவெளி கடைபிடித்தல் போன்றவை அன்றாட செயல்பாடுகளில் தொடர வேண்டும். தனியாக வெளியே செல்லும்போது ஆதார் அட்டை போன்ற அடையாள அட்டை

பொருட்களை சட்டைப்பையில் வைத்துக் கொள்வது நல்லது. வெளிநாட்டிலோ வெளி ஊரிலோ நெருங்கிய உறவுகள் இருந்தால் ஒவ்வொரு காலையும் அல்லது இரவிலும் கட்டாயம் தொடர்பில் இருக்க வேண்டும். இருவருக்கும் வசதியான ஒரு கால அட்டவணை இருவரின் பணிக்கும் இடைஞ்சல் தராது. வாழ்வில் சமரச சன்மார்க்கம் தழைக்க வேண்டும். எல்லோர் பேச்சுக்கும் ஆமாம் போட கற்றுக்கொள்ளுங்கள். கேட்காமல் யாருக்கும் அறிவுரை கூறி அவமானப்படுவதை தவிர்ப்பது நலம். எந்த நிலையிலும் யாருடனும் பகை, விவாதம், கடன் போன்றவற்றை வளர்த்து கொள்ளாதீர்கள். அவ்வப்போது இல்லத்துணைக்கு நன்றி பாராட்டி அன்பு செலுத்த தவறாதீர்கள். அவர்கள் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தின் முதல் பக்கமாகவும் கடைசி பக்கமாகவும் இருப்பவர்கள். இனிமையான பழைய நினைவுகளை, நட்புகளை அசை போட்டு பாருங்கள். பிடித்ததில் ஈடுபட தயாராகுங்கள். பிடிக்காததை தவறியும் செய்யாதீர்கள். இசையினை கேட்பதில், பாடுவதில் ஈடுபடுதல், தியானத்தில் ஈடுபடுவதால் மன அழுத்தம் குறையும். நல்ல சுத்தமான உடை, சவரம் செய்த முகம், நம்பிக்கையான நட்பு, இறைபக்தி, எளிமையான வாழ்வு, சுத்தமான காற்று போன்றவற்றை அவர்கள் உள்ளத்தின் உற்சாகத்தினை பெருக்கும். நெடுந்தூர நடப்பயிற்சி மேற்கொள்ளுதல், கடைகளுக்கு செல்லுதல், மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு செல்லுதல் போன்ற செயல்பாடுகளை முற்றிலும் தவிர்த்தல் நலம். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற உடற்கோளாறு உள்ளவர்கள் வழக்கமான மருந்துகளை எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது. நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம் போன்றவற்றின் அளவை வாரம் ஒருமுறையோ தேவைப்படும் போதோ தகுந்த மருத்துவ உபகரணங்களை கொண்டு இருக்கும் இடத்திலேயே பரிசோதித்து அவற்றின் நாள் நேரம் குறித்து ஒரு பதிவேட்டில் பதிவு செய்து வருவது பிற்காலத்தில் பயன்படும். குடும்ப மருத்துவருடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்து அவர்களின் ஆலோசனைகளை தொலைபேசி மற்றும் கைபேசிகளின் மூலம் பெறுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். லேசான உடல் உபாதைகள் பிற்காலத்தில் பெரிய பிரச்சனைகளாக விஸ்வரூபம் எடுக்கலாம். அதனால் அதில் சிறிது கவனம் தேவை. மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் புதிய மருந்துகளை எடுத்துக்கொள்வதோ, எடுத்துக்கொண்டு வரும் மருந்தை மருத்துவர்கள் சொல்லாமல் பாதியிலேயே நிறுத்திவிடுவதோ விபரீதமான விளைவை ஏற்படுத்திவிடும். தொலைக்காட்சிகள் மற்றும் செய்தித்தாள்கள் மூலம் நாட்டின் அண்மை செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். தம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தமது செயல்பாடுகளை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். ஆதிக்கம் செலுத்தி வந்த காலம் முடிந்து அடிமை வாழ்வு தொடங்கிவிட்டதே ஞானம் உணர்த்திவிடும். குடும்ப பொறுப்பை மன நிறைவுடன் அடுத்த தலைமுறைக்கு பதவி பிரமாணம் செய்து விடுவது பல சிக்கல்களை தவிர்க்கும். மிகுந்த மன நிம்மதியை தரும். மனதில் தோன்றினால் ரகசியமாக நம்பகத்தன்மை கொண்ட ஒரு நல்ல நண்பர் ஒருவரை சாட்சியாக கொண்டு உயில் ஒன்றை தயாரித்து விட்டால் பிற்காலத்தில் தம் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வருவதையும் தவிர்க்கலாம். முதுமையும் மற்றொரு குழந்தை பருவம் போலத்தான். பிறரை சார்ந்து வாழ வேண்டிய காலத்தின் கட்டாயம் எல்லோருக்கும் இது ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்தாலே ஏமாறாமல் இருக்கலாம். முடிந்தவரை பிறருக்கு சுமையாக இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் அனைத்து முதியவர்களும் எடுத்துக்கொள்ள தாமே முன்வர வேண்டும். அதற்கு முதுமை நம் மனதுக்கு இல்லை, வயதுக்குத்தான் என்பதை அனைத்து முதியவர்களும் உணரத் தொடங்க வேண்டும். அப்படி உணரத் தொடங்கினால் என்றுமே அவர்கள் இளைஞர்கள்தானே. முழு உடம்பையும் தாங்கி பிடித்து நாம் உலாவர உதவுவை நமது கால்களே. முக்கியமாக மூட்டுக்கள், தொடைகளுடன் கணுக்கால்களையும் இணைத்து நமது அன்றாட இயக்கத்தில், நமது செயல்பாடுகளில் கால்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. நமது அன்றாட வாழ்வில் செயல்பாடுகளில் நமது இரண்டு கால்களின் பங்கு 70% என கூறப்படுகிறது. மூட்டு வலி உடலையே தாங்கும் பகுதியில் ஏற்படுவதால் தாங்க முடியாத வலியை ஏற்படுத்துகிறது. இதனுடைய தீவிரத்தை அனுபவித்தவர்கள் மட்டுமே விவரிக்க முடியும். குறிப்பாக முதியோர்களும் பெண்களும் மூட்டு வலியால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். நமது அன்றாட வாழ்க்கை முறையில் முதுமை கணிசமான மாற்றங்களை தானாகவே கொண்டு வந்து விடுகிறது. இந்த மாற்றங்கள் முதலிலும் படிப்படியாக உடல் அளவிலும் தொடர்கின்றன. மனநலம் பாதிக்கப்படும் போது அதை சவாலாக நினைத்து சமாளிக்க காலம் நமக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறது. எதிலும் சமரசம் செய்து கொள்ளும் மனப்பக்குவமும் சகிப்புத்தன்மையும் நமக்கு உதவிக்கு வந்து
மனநலன் தீவிரமாக பாதிப்புக்கு உள்ளாகாமல்

பல நேரங்களில் நம்மை பாதுகாக்கின்றன. ஆனால் உடல் நலம் மூப்பின் காரணமாக பாதிக்கப்படுவதை நாம் ஓரளவுதான் தவிர்க்க முடியும். சரியான தடுப்பு நடவடிக்கைகளை தொலைநோக்கு பார்வையோடு 60 வயதை நெருங்கும் போதே முதியவர்கள் எடுத்துக்கொள்ள தவறுதல் கூடாது. அப்போதுதான் அவர்கள் தமது அன்றாட செயல்பாடுகளுக்கும் இயக்கத்திற்கும் மற்றவர்களை சார்ந்து இருப்பதை ஓரளவேனும் தவிர்க்க முடியும். 50 வயதினை கடந்தாலே மூட்டுவலியின் அடையாளங்கள் எல்லோருக்கும் தெரிய வரும். அப்போதே மூட்டுவலி தீவிரம் அடையாமல் பார்த்து கொண்டால் பிற்காலத்தில் மூட்டுவலியின் தீவிரத்தன்மையை குறைக்கலாம். மூட்டுவலிக்கு முக்கியமான காரணம் அதிகம் நடக்காமல் கால்களின் இயக்கங்களை நாம் குறைப்பதே ஆகும். இயக்கப்படாத கால்கள் நமக்கு இனிமேல் நடப்பதற்கான வேலை இல்லை என்னும் உணர்வினை மூளையின் மூலம் பெறுகின்றன. நமது அன்றாட பழக்க வழக்கங்கள் இந்த உணர்வுக்கு வலு சேர்க்கின்றன. மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரையின் அளவு இருக்கும்போது இயல்பாகவே அதிக சோர்வுடன் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் உடல் ஓய்வு எடுக்க சொன்னாலும் முதலில் நடைப்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிறிது தூரமாவது நடக்க முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும், உடலில் கெட்ட கொழுப்பு குறையும், நல்ல கொழுப்பு அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் சீராகும், மிக இரத்த அழுத்தம் சீராகும், முட்டிகள் இயங்கத் தொடங்குவதால் நாளடைவில் முட்டியின் தசை நார்களில் இறுக்கம் குறைந்து முட்டிகளின் வலியும் குறையும். நடக்கத் தொடங்கும் போதே ஏற்படும் சிறு சிறு வலிகளை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். இரும்பு சத்தும் கால்சியமும் எலும்புகள் உறுதியாக இருக்க உதவுகின்றன. மூட்டுகளில் வலியுள்ள இடங்களில் தொடக்க காலங்களில் ஐஸ் கட்டியை கொண்டும் தொடர்ந்து இருந்தால் சுடுதண்ணீரை கொண்டும் நீவிவிடுவது நல்ல பலனை அளிக்கும். பக்க விளைவுகளும் ஏற்படாது. உடல் பருமனை குறைத்தல், நடக்கும் போதும் நிற்கும் போதும் வாகனங்கள் ஓட்டும் போதும் உடலினை சரியான கோணத்தில் பராமரிப்பது, பிடித்த பாடல்களை கேட்பது, தியானம் மற்றும் இறை வழிபாடு, குளிப்பறைகளில் வழுக்கும் தடைகளிலும் விழிப்புடன் இருத்தல் ஆகிய செயல்பாடுகள் மிக முக்கியமானவை. உணவில் முருங்கைக்கீரை மற்றும் பச்சை காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். தினமும் இரவில் சிறிது மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் சேர்த்து பால் குடித்தல் நல்லது. மேலும் உணவில் சுக்கு, இஞ்சி, துளசி போன்றவற்றை சேர்த்து கொள்வதும் கிழங்கு வகைகளை தவிர்ப்பதும் நல்லது. மது குடித்தல், புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்கள் இருந்தால் அவற்றினை படிப்படியாக குறைத்து வருவது உடல்நலத்திற்கு நல்லது. முதுமையில் சோர்வும் பலவீனமும் தவிர்க்க முடியாதவை. இவ்வயதில் ஓய்வே பல நோய்களுக்கு நல்ல மருந்தாக அமையும் என்பதை மனதில் கொண்டு தேவையில்லாமல் எடுத்ததுக்கெல்லாம் மருந்துகள் என்றும் மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது என்றும் காலப்போக்கில் நமக்கு பெரிய நோய்களை கொண்டு வரும். மூட்டுவலி நிரந்தரமாக முடக்கி போட்டுவிடும்.

முதுமையில் ஆண் துணையின்றி பெண்கள் தனித்து விடப்படுவதையும் புள்ளி விவரங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. பிறந்தது முதல் பெற்றோர், மனமான பிறகு கணவன், கணவனுக்கு பிறகு மகன்கள் என ஒவ்வொரு நிலையிலும் பிறரை சார்ந்து வாழ்பவள் பெண், தனக்கென வாழாதவள் பெண். பெருகி வரும் சமூக கலாச்சார காரணிகளாலும் நகரமயமாக்குதல், உலகமயமாக்குதல் போன்ற கூட்டு குடும்ப சிதைவு முறைகளாலும் அடிமை வாழ்வுக்கே பழக்கப்பட்ட பெண்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தமது பிற்கால பாதுகாப்பான எதிர்கால வாழ்வுக்காக குடும்ப பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டும். அப்போதுதான் பிற்காலத்தில் எவ்வித சிரமமும் இன்றி யாருடைய துணையும் இன்றி வாழ்வதற்கு தேவையான வாழ்வியல் திறன்களை அவர்கள் பெற முடியும். வங்கிகளுக்கும் கொடுக்கல் வாங்கல் உள்ள பிற இடங்களுக்கும் கணவன்மார்கள் மனைவியை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தி வைப்பது, பிற்காலத்தில் பெண்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றப்படுவதை தடுக்கும் அல்லது குறைக்கும். 40 வயதினை தாண்டும் போதே மனதிலும் உடலிலும் சோர்வும் அசதியும் பெண்களுக்கு அழியாத விருந்தாளியாக வந்து சேரும். நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கும் கணவனுக்கு பணிவினை செய்யும் மனைவி நோய்வாய்ப்பட்டால் அவளை பராமரிக்க மகனோ கணவனோ காட்டும் அக்கறை குறைவே. இந்த நிலை மாற அனைத்து நிலைகளிலும் உடனடி முயற்சிகள் தேவை. பல பெண்கள் வீட்டிற்குள்ளேயே இருப்பதாலும் சமூக கட்டமைப்பின் தாக்கத்தினாலும் தனது உடல் உபாதைகளை வெளியே சொல்லுவதே இல்லை. இது முதுமைக்கு கொடுக்கும் பரிசு என தகுந்த மருத்துவ சிகிச்சை கூட எடுத்துக்கொள்ளாமல் அன்றாட வாழ்வை கடவுள் விட்ட வழி என கடத்தி வருகிறார்கள். கணவனோ மகன்களோ அவர்களை கட்டாயப்படுத்தி மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பினை கட்டாயம் ஏற்க வேண்டும். குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஓய்வூதிய விவரங்கள், தனக்கு பிறகு தனது ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியமாக மாற எடுக்க வேண்டிய வழிமுறைகள், அதற்கான விண்ணப்ப படிவங்கள், இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கான வழிமுறைகள் ஆகியவற்றையும் பெற உதவக்கூடிய உண்மையான நண்பர்களின் தொடர்பு எண்கள், முதுமை பெண்களுக்கான அரசின் நலத்திட்டங்கள் போன்ற அனைத்து விவரங்களையும் முதுமை பெண்கள் எவ்வித தயக்கமுமின்றி கணவனிடம் இருந்து மனைவி ஒரு காலகட்டத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவற்றை தனக்கு புரியும் விதத்தில் தானே எழுதி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. யோசித்து பார்த்தால் மகிழ்வாக மீதமுள்ள காலத்தை வாழ்வதற்கான புதிய வழிகள் நம்முடைய மனதிலேயே தோன்றும். நாம் பணியிலிருந்து ஓய்வு பெறும் நாளன்று பணியை இழக்கிறோம். சுதந்திரமான நம் வாழ்க்கை வாழத் தொடங்குகிறோம். பணியிலிருந்து முறையான ஓய்வு என்பது அனைவருக்கும் வாய்ப்பதில்லை. ஓய்வு பெறும் நாளன்று கூட பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். அவர்கள் பல நாட்கள் மன உளைச்சலோடும் போராடி ஓய்வு கால பலன்களை காலதாமதமாக பெறுவது துரதிருஷ்டவசமானது. தொடர்ந்து பல வருடங்கள் அரசு பணியிலோ அல்லது தனியார் துறையினிலோ பணியாற்றி உழைப்பிற்கு பின் ஓய்வு எடுக்க விரும்புவது மனித இயல்பு. அப்போதுதானே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். பணியில் இருக்கும்போதே குழந்தைகளின் திருமணம், வேலை வாய்ப்பு போன்ற பொறுப்புகளை முடித்துவிட முயற்சி செய்யும். ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பிருந்தே மனதில் எதிர்காலத்தை பற்றிய கவலை தலை தூக்குவது அனைவருக்கும் இயற்கையானது. இந்த நிலையில்தான் மன உறுதியுடன் செயல்பட வேண்டும். ஓய்வூதியம், பணிக்கொடை சார்ந்த விண்ணப்ப படிவங்களை முன் அனுபவம் கொண்ட நண்பர்களின் உதவியுடன் பிழை எதுவும் இல்லாமல் தயார் செய்து சார்ந்த அதிகாரிகளின் மூலம் மாநில கணக்காயருக்கு ஓய்வு பெற 6 மாதங்களுக்கு முன்னரே சமர்ப்பிக்க வேண்டும். துய்க்காத ஈட்டா விடுப்பு நாட்கள்

அரை சம்பள விடுப்பு நாட்களை சரண் செய்து பணப்பலன் பெற விடுப்பு விவரங்களை முறையாக கணக்கிட்டு அவற்றை சார்ந்த உயர் அதிகாரி மூலம் சம்பளம் வழங்குதல் கருவூல அதிகாரிக்கு சரியான நேரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போதுதான் ஓய்வூதிய பணப்பலன்கள் நம் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற உடனே வந்து சேரும். அடுத்து ஓய்வு பெறும் நாளன்று வழக்கமான உற்சாகத்துடன் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் கூடுமானவரை முடித்துவிட வேண்டும். மற்றவர்களுக்கு முடிந்தவரை அனைத்து நல்ல உதவிகளையும் செய்ய இறுதி வாய்ப்பு இதுதான். பிற்பகலில் பணியிலிருந்து விடுபட மனதளவில் நாம் தயாராக இருக்க வேண்டும். மாலையில் நடைபெறும் பிரிவு விழா கூட்டத்தில் பிடித்தவர் பிடிக்காதவர் என்றில்லாமல் அனைவரின் பெயரையும் அவர் நமக்கு செய்த உதவிகளையும் வெளிப்படுத்தி பாராட்ட மறக்கக்கூடாது. ஓய்வு பெற்ற மறுநாள் முதல் நீண்ட நாட்கள் விடுப்பில் இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டும். விரும்பினால் குடும்பத்தாருடன் ஓரிரு நாள் தொலைதூர சுற்றுலாவுக்கு செல்வதன் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கலாம். ஓய்வுகால பணப்பலன்களை நம்பகமான வங்கி ஒன்றில் நிரந்தர வைப்பு தொகையாக முதலீடு செய்யலாம். கணிசமான பணம் கையில் இருப்பதை அறியும் கயவர் கூட்டம் நம்மை அதிக வட்டி தருகிறேன் என்று சொல்லி ஆசை காட்டு அவர்கள் மற்றவர்கள் குறிப்பாக மூத்த குடும்பங்களை குறிவைத்தே தொழில் செய்பவர்கள். ஓய்வு காலத்தில் பேரன் பேத்திகளுடன் காலத்தை கழிப்பதில் அலாதி சுகம் உண்டு. அதன் மூலம் மகன் மகள் மருமகன் மருமகள் போன்றோரின் கூடுதல் ஆதரவும் அன்பும் கிடைக்கலாம். பெரும்பாலும் காது கேட்காது, கவலைப்படாதீர்கள். பல விஷயங்கள் நம் காதுகளுக்கும் கவனத்திற்கும் வராமல் இருப்பது நம் மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்கும். சிக்கனமான எளிமையான வாழ்வுக்கு மாறுங்கள். வங்கிக் கணக்கில் தங்கள் வாழ்க்கை துணைவரை வாரிசாக பதிவு செய்ய மறக்கக்கூடாது. பிற்காலத்தில் அவர்களும் கௌரவமாக வாழ இது உதவும். தன் காலத்திற்கு பின் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிமுறைகளை வாழ்க்கை துணைக்கு விளக்கி வைப்பது நல்லது. ஓய்வூதிய பணப்பலன்கள் மற்றும் நீங்கள் சம்பாதித்த அசையும் அசியா சொத்துக்கள் அனைத்தும் தங்கள் வாழ்க்கை துணைவர் பெயரிலேயே இருப்பது நல்லது. ஓய்வு காலத்தில் உடல்நிலை அனுமதித்தால் ஏதேனும் ஒரு பகுதி நேர பணிக்கு செல்லலாம். உடல்நலம் சார்ந்த பதிவுகள், குடும்ப மருத்துவர் தொலைபேசி எண்கள், உடல் நோயின் தன்மை, அவற்றிற்கு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளின் பெயர்கள், அளவு, எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் போன்றவற்றை ஒரு கையேட்டில் அனைவருக்கும் விளங்கும்படி எழுதி வைப்பது நல்லது. உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை பிரச்சனைகளை அவர்களே தீர்த்துக்கொள்வார்கள். நீங்கள் தலையிட்டால் பிரச்சனை தீவிரமாகும். நம்மை விட அவர்கள் புத்திசாலிகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாரத்தில் 5 நாட்களாவது தினமும் குறைந்தது 30 மணி நேரம் பாதுகாப்பான மற்றும் காற்றோட்டமான இடத்தில் வெளிச்சத்தில் நடைபயிற்சி செய்யுங்கள். குறைவாக ஆனால் சத்தான உணவு, பகலில் 1.5 மணி நேர தூக்கம், காலையும் மாலையும் கடவுள் வழிபாடு, உறவுகளின் அனைத்து விசேஷ நிகழ்வுகளிலும் பங்கேற்றல் போன்றவற்றின் மூலம் நீங்கள் சமூக அங்கீகாரமும் பெறலாம். மருத்துவ செலவுகள் கூடிவரும் இக்காலத்தில் அரசின் மருத்துவ காப்பீட்டு பலன்களை பெறுவதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொண்டு அவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம். வருமான வரியில் விலக்கு உள்ள மருத்துவ காப்பீடு பாலிசி ஒன்றை தனக்கும் வாழ்க்கை துணைக்கும் எடுத்துக்கொள்வது நல்லது. இருக்கும் இடத்தில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கவில்லையா? வாழ்க்கை துணையுடன் நமது ஓய்வூதியம் அனுமதிக்கும் நல்ல முதியோர் இல்லத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் சேர்ந்து குறை காலத்தையும் நிம்மதியாக செலவிடுங்கள். எவ்வளவோ பார்த்து விட்டோம், நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டாமா? மானுட வாழ்வில் முதுமை தவிர்க்க முடியாத ஒரு பருவம். நாம் ஒவ்வொருவரும் முதுமையை வாழ்நாளில் ஒரு காலகட்டத்தில் சந்தித்தே ஆக வேண்டும். மரணமும் முதுமையும் வராமல் இருக்க நாம் வரம் எதுவும் வாங்க முடியாது. ஆனால் முதுமையை தள்ளி போட முடியும். அதனால் முதுமையை ஏற்றுக்கொள்வதுதான் அறிவுபூர்வமான நிலை. முதுமை என்பது நோய்களின் தோழன் என்றோ சாபம் என்றோ அஞ்சுவது தேவையற்றது. முதுமை அனுபவங்களின் கருவூலம். அதனால் இளைய தலைமுறையினர் முதியவர்களை மதித்து நடக்க வேண்டும். அவர்களின் வாழ்த்துக்களும் வழிகாட்டுதல்களும் அவர்களின் வாழ்வை இன்னும் சிறப்பாக மாற்றும். முதுமையின் அறிகுறிகள் உடலில் தெரியலாம், ஆனால் மனதில் தோன்றுவதை தவிர்க்க வேண்டும். டால்ஸ்டாய் தனது 82வது வயதில் நான் வெறுமனே இருக்க முடியாது என்ற நூலை எழுதினார். மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய 88வது வயதில் சிஸ்டர் ஆலய கூரையில் சித்திரங்கள் வரைந்தார். தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய 80களில்தான் பல கண்டுபிடிப்புகளை செய்தார். முதுமை பருவத்தை நிதி சார்புடன்

0: திட்டமிட்டு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உடல் நலமும் உள்ள நலமும் நன்கு இருக்கும். பிறர்க்கு தொந்தரவின்றி கடைசி வரை வாழ முடியும். உடம்பில் தொய்வு ஏற்பட்டால் முதுமை விரைவில் வந்துவிடும். முதுமையை தவிர்க்க 50 வயது ஆகும்போதே முதுமையை மகிழ்ச்சியுடன் வாழ ஒவ்வொருவரும் திட்டமிட வேண்டும். நடுத்தர வயதில் ஆற்றலுடன் இயங்குபவர்கள்தான் 60 வயதிலும் மேலும் அதே வேகத்துடன் செயலாற்ற முடிகிறது. தொடர் உழைப்பின் மூலம் நமது உடல் தசை, திசுக்கள் மற்றும் எலும்புகளை பலவீனம் ஆகாமல் பார்த்து கொள்ளவும் முடியும். உழைப்பு இல்லாதவர்கள் உடற்பயிற்சி செய்து உடல் திறனை பாதுகாத்து கொள்ள வேண்டும். முதுமையில் பெரும்பாலானோருக்கு மன அழுத்தம், உடல் வலிகள், சிறுநீரக பழுது மற்றும் பல காரணங்களால் தூக்கமின்மை ஏற்படுகிறது. முதுமை கொண்டு வரும் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், பக்கவாதம், வலிப்பு, தூக்கமின்மை போன்ற வியாதிகளுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள தவறக்கூடாது. மூட்டு வலிகள், மூட்டு அலர்ஜி, வீக்கம் போன்றவை பொதுவாக மழை மற்றும் பனிக்காலங்களில் இரவு நேரங்களிலும் அதிக வேதனையை தரும். சுடுநீர் ஒத்தடம் வலியை சற்றே குறைக்கும். உடலிலோ மனதிலோ உள்ள பிரச்சனை இரவு நேர இயல்பான தூக்கத்துக்கு முட்டுக்கட்டை போடும். எனவே யாருடனுமாவது மோதல் போக்கினை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். முறையாக வேலையை திட்டமிடுதல், தினசரி முடிந்தவரை நடத்தல், எளிய உடற்பயிற்சிகளை செய்தல் போன்ற நல்ல பழக்கங்கள் போதுமான உறக்கத்தை தரும். கட்டுப்பாடான ஒழுக்கம், குறித்த நேரத்தில் தவறாமல் சத்தான உணவை எடுத்துக்கொள்ளுதல், அன்புமயமான குடும்பம் மற்றும் நண்பர்கள், மனவளத்தை மேம்படுத்தும் நூல் வாசிப்பு போன்றவற்றை முதுமையில் மிகவும் அவசியம். இறைபக்தி, தியானம், மௌனம் காத்தல், பற்றற்று இருத்தல் போன்றவை மனதில் அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வரும். வாழ்க்கை என்பது ஒரு வழி போக்குவரத்து பாதை. முதுமை வந்த பின் இளமை மீண்டும் வராது. அதனால் இளமை நம்மை விரைந்து விட்டுப்போக நாம் இடம் கொடுக்கக்கூடாது. குடும்ப பொறுப்புகளை அடுத்த தலைமுறையிடம் பூரணமாக விட்டுவிட வேண்டும். கேட்கும் போது மட்டும் ஆலோசனைகள் சொல்லலாம். வாழ்க்கை துணையின் உடல் மற்றும் உள்ள நலன் சார்ந்த நடவடிக்கைகளின் மீதும் தொடர்ந்து நமது அக்கறை வேண்டும். நம்மை மட்டுமே நம்பி வந்தவர் அவர். முதியோர் வாழ்வின் விளிம்புகளிலும் வசந்தங்கள் தென்பட முயன்றால் முடியும். வாழ்வது ஒருமுறை, இறுதி வரை சிரித்து கொண்டே வாழ்வோம். முயன்றுதான் பார்ப்போமே.
1: இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் M.L. பிரபா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

0: நேரம் இப்பொழுது 7:45. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல்விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை

0: அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தாவேக்காவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக்கவினர் போதைப்பொருளை பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஆதோஸில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லொஹேக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்துள்ளது. யஸ்திகா பாட்டியா அபாரமாக ஆடி சதம் அடித்து சாதனை படைத்ததோடு 113 ரன்னுக்கு ஆட்டம் எழுந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டம் எழுந்தன. செய்தியறிக்கை நிறைவடைகிறது. செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் கலந்து கொண்டு உரையாற்றிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் சென்னையில் தனியார் கல்லூரி ஒன்றில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசுகையில்,
2: The education system in our country has been so designed, so categorized, so curriculated that I must think nothing more than myself. I cannot think of some other people. I must think about myself only, my family, my people, that's all, my children, my house, my bungalow. I cannot think of society. That is the impact which our societal educational system has given to us for years together. And this particular system is called Macaulay's education system. We in fact could have changed it

0: யூ வில் ஃபைண்ட் அதர் ஆன்சர் ஃபார் யுவர் செல்ஃப். எஸ் ஐ ஆம் ஹியர், ஐ ஹவ் அச்சீவ்ட் எவ்ரி திங் ஃப்ரம் த சொசைட்டி, சொசைட்டி ஹேஸ் சப்போர்ட்டட் மீ, மை டீச்சர்ஸ் ஹவ் சப்போர்ட்டட் மீ, மை பேரண்ட்ஸ் ஹவ் ஹெல்ப் மீ, நவ் இட் இஸ் மை டர்ன் டு கிவ் தெம் பேக். ஐ கேன் அச்சீவ் மெனி திங்ஸ், ஐ கேன், அண்ட் பிகாஸ் யூ ஆல் ஆர் யங், யூ கேன் அச்சீவ், யூ கேன். இட் இஸ் நாட் தட் யூ வில் பி ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் திஸ் சிட்டிங் அட் ஹோம். இட் இஸ் நாட் அட் அ பர்டிகுலர் டிகிரி, மேபி இட் இன் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் ஆர் மெடிக்கல் ப்ரொஃபஷன். நோ நோ, ஈவன் இஃப் ஐ ஆம் அன் ஐ ஆம் அ ஆர்ட்ஸ் கிராஜுவேட், ஐ கேன் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் திஸ். ஐ ஹேவ் டு ஹேவ் தட் டிஃப்ரெண்ட் அவுட்லுக். இஃப் தட் இஸ் டன், ஐ திங்க் வீ கேன் கான்ட்ரிபியூட். லெட் அஸ் திங்க் டுகெதர், லெட் அஸ் டிசைட் டுகெதர். த பர்பஸ் பிஹைண்ட் தட் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட். ஐ திங்க் தட் இட் செல்ஃப் வில் கிவ் அஸ் சம் அப்ரோச், த லுக் அவுட் டுவர்ட்ஸ் த அப்ரோச், ஹவு ஐ ஹேவ் டு மார்ச், ஐ ஹேவ் டு கோ அண்ட் டு அச்சீவ் வாட் இஸ் நெசசரி. டுமாரோ ஹோல் ஆஃப் கண்ட்ரி வில் பி ஜஸ்ட் லுக்கிங் அட் அஸ், அண்ட் இஃப் வீ ஆர் டூயிங் தேட், வீ வில் பி ஏபிள் டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த பீப்புள். லெட் அஸ் கீப் திஸ் இன் அவர் மைண்ட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஆர் யங், வெரி யங, அண்ட் யூ ஒன்லி யூ கேன் டூ, யூ கேன் டூ இட்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் 50 லட்சம் மரக்கன்றுகளை நடும் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பிரச்சாரம் இப்பொழுது நாடு தழுவிய மக்கள் இயக்கமாக மாறியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அகமதாபாத் நகரை இந்தியாவிலேயே மட்டுமின்றி உலகிலேயே அதிக பசுமை பரப்பை கொண்ட நகரமாக மாற்ற பொதுமக்கள் அனைவரும் தங்களின் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அழைப்பின் பேரில் உலகளாவிய உயிரி எரிபொருள் அமைப்பில் நியூசிலாந்து அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளதன் மூலம் தூய்மையான ஆற்றலை ஊக்குவிப்பதிலும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதிலும் சர்வதேச முயற்சிகளுக்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் பகிர்ந்துள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வரலாற்று சிறப்புமிக்க நியூசிலாந்து அரசுமுறை பயணமே இதற்கு முக்கிய காரணம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு மூலம் உலகளாவிய கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கும் புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றல் தீர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்தியா நியூசிலாந்து இடையே உள்ள உறுதியான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: திஸ் இஸ் டெல்லி. ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை ஃபார் அவர் நெக்ஸ்ட் ப்ராட்காஸ்ட். திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. இன் அவர் நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபீச்சர்ஸ், வி நவ் பிரிங் யூ அ ஃபீச்சர் டைட்டில்ட் பிஜி அக்கோமடேஷன்ஸ், அ ஹோம் அவே ஃப்ரம் ஹோம்.
1: Every year, millions of Indians migrate across states, carrying suitcases packed with dreams. Their first anchor in an unfamiliar city is often a two-word sanctuary, paying guest.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:35 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் கோல்ட் 100.1 வித் மீ அஜய் ரேகா ஹியர் டு மேக் யூ ஸ்லீப் டைட் வித் அ வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் லவ்வபிள் ட்ராக்ஸ். ஆல்மோஸ்ட் த டைம் இஸ் 10:35 ஆன் த கிளாக் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி கிரேஜஸ் ஜஸ்ட் த்ரோ இட் ஆஃப். இட்ஸ் டைம் ஃபார் யுவர் நேப் and you're going to sleep tight. And coming up next track is from Connie Francis, Pretty Little Baby. Listen to the music and sleep tight.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:42 ஆன் த க்ளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக் ஆன் எஃப்எம் கோல்ட் 1.1 வித் மீ, ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஆர்ஜிஸ். எஸ், அண்ட் த சேம் வெஸ்டர்ன் மியூசிக் வுட் பீ

இட்ஸ் 10:57 ஆன் த கிளாக் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம் ஃபார் மீ டு லீவ் அண்ட் த லாஸ்ட் ட்ராக் ஃபார் டுடே வுட் பி ஃப்ரம் பாபி மெக்ஃபெரன் டோன்ட் வரி பி ஹாப்பி அண்ட் எஸ் ஐ சே டு யூ லிஸ்னர்ஸ் ஆல்வேஸ் பி ஹாப்பி யூ நோ இஃப் யூர் ஹாப்பி யூர் ஹெல்த்தி இஃப் யூர் ஹெல்த்தி யூர் வெல்த்தி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் லவ் யூ லாட்ஸ் லவ் யூ லாட்ஸ் லவ் யூ லாட்ஸ் லிசன் டு திஸ் ட்ராக் அண்ட் ஸ்லீப் டைட் புட் த்ரோ அவே ஆல் த கிரஜஸ் லெட்ஸ் ஃபேஸ் த மண்டே ப்ளூஸ் வித் அ ஸ்ட்ராங் ஹார்ட் அண்ட் வி வில் ராக் இட் அண்ட் கமிங் அப் சாட்டர்டே அண்ட் சண்டே இஸ் ஃபார் ஷுர் லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் தென் லைக் அ த்ரெட் ஸோ ஆல்வேஸ் ஃபில் இட் வித் ஹாப்பினஸ் லவ் யூ லாட்ஸ் ஆல்வேஸ் யார் சைனிங் ஆஃப் வித் லவ் அஜய் ரேகா ஹேஸ் அ பிராந்தோ குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நிலைத்த நேரம் நள்ளிரவு 12:10. இப்போது கேட்கலாம் இரவின் மடியில் நிகழ்ச்சியில். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சிம்மராசி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். இந்த பாடல் ஹரிஹரன் பாடியது.

எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:10. இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. நாடோடி குமரிப்பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் நாடோடி திரைப்பட பாடல், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

மையம் விட்டுக்கிட்டு காலில சாக்க கட்டிக்கிட்டு கண்ணுல மையம் விட்டுக்கிட்டு காலில சாக்க கட்டிக்கிட்டு ஜல்லி உடைக்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ ஜல்லி உடைக்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ தவிப்பதும் ஒரு ஆட்டமோ ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் துள்ளாட்டம் ஆட உனக்கு தெரியுமா மழலாட்டம் சதிராட்டம் உடலாட்டம்

0: எஃப்எம் கோல்டு வழங்கிய நினைவில் நின்ற நிகழ்ச்சியினை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியின் முதலில் அன்னைக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கும் பாடல்கள்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மன்மத லீலை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். வாணிஜெயராம் குரல் ஒலிக்கும் முதல் பாடல்

மன்மதலீலை திரைப்படத்தின் நிறைவான பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம் நிகழ்ச்சியில் பன்லால் கோஷ் அவர்களின் புல்லாங்குழல் இசையும் கிரிஜாதேவி அவர்களின் பாட்டும் அஸ்வினி பிண்டே அவர்களின் பாட்டும் கேட்கலாம்.

பகதுனப்பா பகதுனப்பா பகதுனப்பா பகதுனப்பா பகதுனப்பா பகதுனப்பா பகதுனப்பா பகதுனப்பா பகதுனப்பா பகதுனப்பா பகதுனப்பா பகதுனப்பா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிகொண்டா பி ஆர் கணேசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீவல்லி தேவ சேனாபதே பாபநாசம் சிவன் பாடல் நட பைரவி ராகம் ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் வேதாடம் திரைப்படத்திற்காக அனிருத் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து வடைமாலை திரைப்படத்திற்காக டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா குரலில் ஒலிக்கும் பாடல்.